சவாயிலே சவாய் புதாத்தினி நிறை விபூதி ஸ்ரீஷ்டிகா பசிபேரமா பரலாயமா மைய கிராந்து பகாத் முதேகீ பாயக கோய் சைனா கஹேரே நிறை சருஜகா சத்தே ரஜர தமகோண பஞ்சை மகாபூத தசை சிருஷ்டிகா பைலே மயி தியே பகாத் கோயி தியே நன்னரு ஜுதே சவைலே சவை புதாத்தினி நிறை விபூதி அரு சிருஷ்டிகா பசிபேர மகாபரலாயமா மொய கிராந்து பகாத் முதேகீ பாயக